என்ன தங்கிறது இதோ திரகடுதின் தி தங்கிறது இதோ திரகடுதின் என்ன தங்கிறது இதோ திரகடுதின் தத்தின் திரகடுதும் தத்தின் திரகடுதும் தத்தின் திரகடுதும் தி தங்கிறது இதோ திரகடுதின் என்ன தங்கிறது இதோ திரகடுதின் தி தங்கிறது இதோ திரகடுதின் என்ன தங்கிறது இதோ திரகடுதின் தத்தின் திரகடுதும் தத்தின் திரகடுதும் தத்தின் திரகடுதும் தி தங்கிறது இதோ திரகடுதின் என்ன தங்கிறது இதோ திரகடுதின் தி தங்கிறது இதோ திரகடுதின் என்ன தங்கிறது இதோ திரகடுதின் தத்தின்

தரக்கடீம் தங்கடீம் தரக்கடீம் தரக்கடீம் தங்கடீம் தரக்கடீம் தக்கட்டதீம் தக்கட்டதீம் தக்கட்டதீம் தக்கட்டதீம் தக்கட்டதீம் தக்கட்டதீம் தக்கடீம் தரக்கடீம் தரக்கடீம் தங்கடீம் தரக்கடீம் தரக்கடீம் தங்கடீம் தரக்கடீம் தக்கட்டதீம் தக்கட்டதீம் தக்கட்டதீம் தக்கட்டதீம் தக்கட்டதீம் தக்கட்டதீம் தங்கடீம் தரக்கடீம் தரக்கடீம் தங்கடீம் தரக்கடீம் தரக்கடீம் தங்கடீம் தரக்கடீம் தக்கட்டதீம் தக்கட்டதீம் தக்கட்டதீம்